0: கார்த்திக்.
1: ஓய் டபுள் ஆதரனா சமாரி சாமி இந்திரா இருதாயு
2: தொந்த பாக்கும் பூ என்ன தூய் எக்ஸ் எஃப்எம் எக்ஸைட்டிங்.